இதெல்லாம் லவ் இன்ஸ்ட்ருமெண்ட் தான் இல்லையா தாடி சுடற சுடற பண்ணிங்க இருக்காமே சாஜிகான் கொமெண்டார் நிங்கான் மங்காமே சிக்கப் திகா சர ஹரப் பாரா புருவான் புலாக்கு க ஜஹாத்தான் திபாவா கப் பினார் பிரதான மந்திரி நரேந்திர மோடி தான் அரஹான் மந்திரி தலாம் நகரி அமித் ஷா இந்தியா தெலா மகான் தோர் அது துஜி புரு எம்ப புருனான் தாரி டிகா புலு நாம் நகாரா சே ஜக்தாஹன் துவரிபு சம்பிலான் பிலாஸ் குணா மம்பர் குவா திண்டகான் தரடாபாரா புனோரான் பிரதான மந்திரி ஸ்ரீ நரேந்திர மோடி மனிகாஸ்கான் உண்டாங் உண்டாங் பல்லிங்கம் பலங்கார் இக்கோனோமி மதாரிக் தீரி பரதாஹன் துவரிபு லபான் பிலாஸ் திபாபா அரஹான் மந்திரி லுவாநகரி அமித் ஷா இந்தியா திலா மனிகாஸ்கான் மாடல் பம்பாங்கான் புனோரான் யாங் தர் இன்டர்கிராசி பர்பசஸ் இந்தியாலே ஜேந்தான் தீரி ருக்கும் டெக்னோலோகியான் மம்பூகா ஜாலாங் வாகி லாங்கா லாங்கா லபி தாங்கஸ் சர்தம் ஃபாஸ்லி தாசி பமுலாங்கான் மரிகா க இண்டியா சுல்லாமா சுபலும் தாஹூன் துவரிபு இம்பாத் பிளாஸ் கடாங்கா கர்ஜா எஸ்ரீ நாசி நகரா தர்சிபு சுதா க திங்கலான் ஜமன் தன் இண்டியா ஹானே மமிலிக்கி பர்ஜான்ஜியான் எஸ்ரி ராசி சிங்கன் திகா புலு துஜு நகர் ரஸ்லைன் இது பலு அடா உண்டாங் உண்டாங் குசூஸ் உந்துக் மங்னாங்கானி புலுனான் கசூஸ் இக்கோனமி அதா மன்னிதா அசத் மரேகா பமரின் சபலும் தேதமில்கி கமவான் பொலிட்டிங் சுக்குப் உந்துக் முலாங்கான் பரபுருனான் நாமோன் பிரதான் பமரின் தான் மோரி திலமன் சிதாப்கான் எக்ஸ்தூசி புருனான் சிவகாய் பிரோரிதாஸ் நாஷினல் க பிம்பிம் யங் குவாத் இனி மனேகாஸ்கான் ஸ்ரீ துர்கி திகா ஆரா தலம் மங்கடாபி புருனான் யாங் யாய்டு முனலுய் ஜாங் குவான் குளோஃபுல் கோடினாசி யங் குவாத் தான் டிப்ளமாசி சிராடாஸ் பபக் சமநேதகான் பாபா மர்சாலா புருனான் பசு கஜான் பர்கைத்தான் எரதிங்கான் கதோரத்தான் நகரா ஸ்டெபிலிட்டாஸ் இக்கோனமி கத்தலிபத்தான் உமும்தான் கேமன நேஷனல் மமரின்தான் மோதி மனிகாஸ்கான் உண்டங் உண்டங் என்இஆ அமெண்ட்மெண்ட் தான் உண்டங் உண்டங் உஆ பே ஆ அமெண்ட்மெண்ட் பரதாஹூன் துவரிபு சம்மேலான் பிலாஸ்தான் முலை தாஹூன் துவரிபு துவப்புலு புரோசஸ் முலாங்கான் புருனான் பலாக்கு கஜாத்தான் க இந்தியா தி லக்ஷகான் திங்கான் பண்டிகாத்தான் லக் லக்கான்யா சபுவ மேசி ஹுசூஸ் ஸ்பெஷல் மோட் பரதாஹூன் துவ ரிபு துவ புலு எம்பார் பமரின் தஹான் மோடி மம்பர் லாக்குகான் திகா உன்னங் உன்னங் பிடானா பாரு யாங் மமுவத் கந்தந்துவான் ஹுசூஸ் துர்கைத் புருனான் பலாக்கு கஜாத்தான் உந்துக் பர்த்தமா காலின்யா பசால் திகரத்து ஸ்லிம புலு லிமா தான் திகரத்து ஸ்லிம புலு நாம் தானாம் பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா பேஎன்எஸ்எஸ் மங்கத்து தெந்தாங் பம் பசேங்கான் இன் அப்சிந்தியா யங் மம் உமும் கின்கான் சலுரு ப்ரோசஸ் படால் திலான் முலைதாரி பனுதும் ஹிங்கா பஸ் பர்சிடாங்கான் திசலே சாய்கான் பஸ்கிபுன் தர்தக்வாகவா யங் பர்ஸ் சேத்துஸ் புருனான் திதக் ஹாதிர் பரதா ஹுந்து அரிபு துவ புலு துவா இந்தியா மஞ்சாதி துவான் ரூமா சிண்டாங் உமும் இன்டர்போல் கா சம்பிலான் புலு திவானா பாபாக் சா மங்னேகாஸ்கான் பந்திங் நியா திகா பிலர் க பொலிசியான் குளோஃபுல் யைத்து கம்யூனிஸ்ட் காசி கோ லபுராசி தன் கர்ஜா சாமா குணா மம்பர் குவாத் கோஆர்டினாசி கனெக்டிவிட்டாஸ் தன் பர்துகரான் இன்ஃபர்மாசி அந்தாரா இந்தியா தன்பாதன் ஹுக்கும் குளோபல் மந்திரி தலாம் நகரி மலன்சுகான் பாரத் போல் பாதா ஜனவரி துவா ரிபு துவா புலு லீமா பாரத் போல் தெலாம் மமாங்குன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்ஃபர்மாசி யாங் கம்ப்ரிஹென்சிவ் தெங்கான் மனிங்கன் செக்ராசிகான் சேபிஇ மார்க்கஸ் பசார் க பொலிசியான் நகட பாகியான் தன் மார்க்கஸ் பசார் க பொலிசியான் டிஸ்ட்ரிக்ட் தலாம் சாத்து பிளாட்ஃபார்ம் தூகால் மினலு இன்சியாசிவ் இன்னிலபி தாரி சாத்து கொமா எம்பத்ரா துத் யூனிட் தாரி பாதன் திங்காத் நகாரா பாகியான் மவுபுன் புசத் திலா தர்ஹுபுங் லிவாத் போர்ட்டல் தெரிசுபுத் சஹிங்க வன்ஜாமின் கிளான்சுகான் அருஸ் இன்ஃபர்மாசி ஹாசில்ய வக்து ரெஸ்பான்ஸ் உந்துக் பர்த்துக்கரான் இன்ஃபர்மாசி அந்தரா சேவி இ தன் பதன் பஞ்சக் ஹுக்கும் லைன்ய மஞ்சாதி ஜாவு லபி சங் சிங்காத் பிரதான மந்திரி மோதி திலா மங் நிகாஸ்கான் உண்டங் உண்டுங் பங்கச்சஹான் பஞ்சூச்சியான் உவாங் பிஎம்எல் ஆ டிங்கான் க தெகாசான் யங் லபி திங்கி மனலுய் பங்கசான் பிஎம்எல் ஆ யங் திக்காத் அமரின் தா மோதி மன்னிஷா அசத் சிலை
तुझ बुला श्री बुदल पाना, तो तुझ बोलो अम्पात करोड़ मेले पलाकू कर जया तान यांग बोला री कान तेरी अंतरा ताहुन दुआरिबू मतलब मिलान बिलास दान दो अरे बुध बोलो अन्ना मन तुम अम्बर कुआ दो पाए इंटरनेशनल दाराम बलान चक दान मंगा चक बुरु नान बिरो यूनिवर्सिटी का सी पूछा तेला मम्मन तक पूछा तो अपराशी क्लो फल खुशोस गो न मम फांसी ले तासी तर तो करान इन्फॉर्मासी अंग छपात जब ई जुगा तेला मनुजुक जावत पर गुम मुहान इंटरपोल दी सत्या अप नगारा बागियान सरता दी समूह वादन इन्वेगास्ती पूसन यंग सचारा सिग्निफिकेंट मनी गात कान कोर्टिनासी दान कर्जा समा इंटरनेशनल दाराम पुने रिली कान खजुस बुडो नान जुमना रेड कॉर्नर नोटिस इंटरपोल यान दी तन तेला मनी गात कान सचारा सिग्निफिकेंट दाराम और बराबर ताहुन तरा खिरसा बान्या कैंपस पुलू रेड कॉर्नर नोटिस दी तरबित खान पराता हुन दुआरे बुदुआ पुलु दुआ सरातुस पराता हुन दुआरे बुदुआ पुलु तिगा सरातुस तुझु पढ़ाता हूँ दो अरेबू दुआ बोलो एम्पायर सर रातो दुआ बिलास पढ़ाता हूँ दो अरेबू दुआ बोलो लिमा दन सर रातो लपान पुलो दुआ तीतर वितकान पढ़ाता हूँ दो अरेबू दुआ बोलो नाम उन तुक मंबर को तो उपाय पला चकान पलाको का जहाता न्यांग बुरनोन अपराशी त्रिशूल दिलुंचुर कान गुना मनोबुत कान लोकासी जियोग्राफिस पारा पलाको का जहाता न्यांग मलांदिरी बुरलु टेक्नोलॉजी चांगी दान पमहतान प्रोफिल बादन बादन इंडिया मम्पु मंग इंडिफिकासी दन मर लाख भरे का मम्पर चपात प्रोसेस एस डिकासी सरता मंगु मुमकान कॉन्फ्रासी वीडियो उतुक सिंडक भंग दिलान सहिंग मम्पर चपात प्रोसेस हुकुम सलामत तिगता हूं तरा खिरेट कोर नोटिस तिलत दिदर बितकान थारा तरहरा एम्पर तरातु सातु पलाकू कर जहाता ने बोरोन दीवा आरा कान मंत्री दलाम नगरी अमित साहब मरिंतान एस रूसी किनी दिसाइब कान निंगान चारा यांग लबी प्रोफेशनल अंतर संडिराज ही परा बुरुनान यांग दी बाबाई कंबाली दी का इंडिया वांचा कुप इंडिविद्वू यांग दी चारी तरकाई टेररिज्म लिंतास बातास नार्को टेररिज्म पनिपुआन सेबर दन पर मालोसान वाता उवांग सरता आंकोता गेंग पलाको का जादान का उवांगान धन इंडिविद्वू यांग दी चारी दलाम कसुस पमुहान पमर कोसान नार्कोटिका दान प पुलांगुरान पर्दा सरान उन्नग उन्नग पलिंडुंगान अनक धारी का जहातान सकल सेक्सुअल दमिकियन कमेंटार सरर सरर भंडेंगर कीता मासी पर सामा देंगान सिर और रेडियो आकाशवाणी दला माचारा सलंजुत न्याकिनी कुतिला लागू राकेत दारी देरा महाराष्ट्र।

ஹரப்பண்டா தீராமணிக் மத்தியில் குலா குத்தாடி தெங்காந்த மிக்கியான் சொல்ல சைலா அச்சார காமி ஒன்றுக்கு பகி ஹரியினி அச்சார காமி ஒன்றுக்கு பேசு கடலா சபகை பரி குத்தலா வர்த்த பரித்தா லாகும் சுமெண்டாலியா கொமெண்டா லாகு ராக்கியா ஸ்பாட்லைட் தசப்படுத்தி அங்க பியாச காமி மங்கா கிரி தெங்க